0: 50 சதவீதம் அதிகரிக்க செய்து டீலிமிட்டேஷன் மசோதாவை அறிமுகப்படுத்த உத்தேசித்து இருப்பதா சில அரசியல்
1: கட்சிகள்
0: கூறப்படுது. நிறைவேறினால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதனை தொடர்ந்து 2026 அரசியலமைப்பு பிரிவு மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில மக்கள் தொகை
1: கட்டுப்பாட்டை
0: செயல்படுத்த தமிழ்நாடு தென் மாநிலங்களுக்கு சர்வ வல்லமை பெற்றதா டீலிமிட்டேஷன் இந்த அதிகாரத்தை தவிர்த்து பாராளுமன்றத்திற்கே இறுதி செய்யும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக மக்களவை பேரவைத் தொகுதி எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே மாநிலங்களுக்கு இடையேயான மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் நிலைநிறுத்த
1: வேண்டும்.
0: சட்டங்கள் பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தினை அமல்படுத்த மேலும் காலதாமதம் இல்லாமல் தற்போது 543 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த
1: முன்மொழிவு
0: மேற்கூறிய காரணங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சியின் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கட்சி வேறுபாடின்றி ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம முன்மொழிகிற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு தொகுதி மற்றும் மகளிர்
1: அரசு
0: தீர்மானம்
1: அனைத்து
0: மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது கடந்த 50 ஆண்டுகளாக 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களின்படி நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார திட்டங்களை
1: மேற்கொண்டு
0: தொகுதி
1: பாதிக்கப்படாமல் ஒன்றிய
0: அரசின்
1: தலையாக
0: வைக்கவும் மேலும் தற்போது மக்களவை
1: Therefore, the Tamil Nadu Legislative Assembly unanimously passes the following resolution urging the Union Government to permanently maintain existing strength of the House of People at 543 to maintain the
0: inter-state
1: distribution of seats permanently and to maintain the current House of People, Council of States ratio 2:1.
0: மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும்.
1: Total number of members of House of People should be made permanent at 543. The existing number of seats in the House of People allocated to the state should be made permanent at current level, that is proportional distribution among the states.
0: அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே,
1: while simultaneously implementing the 33% reservation for women in the 2029 election to the House of People without delay based on the existing 543. அனைத்து
0: கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: I request all the members to pass unanimously.
2: ஆர் செல்லச்சாமி அவர்கள் இது குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க வருகிறார். இதை குறித்து பேச போறீங்க, வேற ஏதாவது சொல்ல? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்தி தான் இது.
3: All right. Chief Minister Vijay has moved a resolution on delimitation and women's reservation, with women's reservation as stated main focus. But the politics around that resolution is going to be just as significant. As you know already, Mr. Vijay's initiative had caught both the DMK and the AIADMK off guard when he had convened that meeting as well. And now the Chief Minister has moved a resolution on delimitation and women's reservation, with the focus firmly on the representation of women in Parliament and state legislatures. Let's go across to my colleague Vijay Gopal Muralidharan, who joins us with the key takeaways. Vijay, take us through the key takeaways as far as the Chief Minister's proceedings are concerned and his stand on the delimitation women's reservation bill.
1: Parmeshwar, that's right. It's a very important resolution moved by Chief Minister C. Joseph Vijay, not only regarding delimitation. The main focus given by the TVK government is regarding the women reservation. Chief Minister started his speech highlighting the women empowerment and how women played a important role in his life in past during his cinema career, and also his present situation, how he becomes Chief Minister. He pointed out that women are playing a very important role across various sections like sectors like technology, science, and also environment, and also he listed out many sections, and he also pointed out that the same women should get a proper representation in politics also. He also pointed out from the freedom fighting through social justice, many women have played an important role. So in a way, this resolution is being tabled. So after highlighting the women's role in Tamil Nadu politics, he pointed out saying that we have to give importance for the women representation in politics. So after that, he moved the resolution saying that delimitation is being, there are talks from political parties, concerns expressed by various political parties regarding the delimitation proposal in the parliament. But our concern is delimitation. If delimitation carried out based on after 1971 census, it will affect the southern states, especially Tamil Nadu, which implemented the family planning effectively. So he has urged the union government to maintain the members of the House of People should be made permanent at 543.
3: Okay.
1: The existing number of seats in the House of People allocated to the state should be made permanent at the current level,
3: right,
1: including this.
3: Vijay, we'll of course continue to track all the finer developments with you and the implications as well. Thanks so much. All right. Meanwhile, Kangana Ranaut has launched a sharp attack on veteran actor Nasiruddin Shah, questioning his silence over the ongoing student protests in Jharkhand. She's accused Nasiruddin Shah of speaking up for issues concerning a neighboring country in her latest remarks while staying quiet on the Jharkhand agitation. She also hit back at his earlier remarks around actors being dogs with bones in their mouths. This after she herself has flip-flopped, calling the Gen Z protests in Jantar Mantar gutter generation, puke-inducing, using absolutely derogatory terms for women participating in the protest as well, only to then have a 180-degree shift to say, oh, actually, Gen Z is the backbone of our society or some such. She's backing Piyush Mishra, who was speaking during his visit to Ranchi, who also questioned Nasiruddin Shah's silence. Referring to Nasiruddin Shah's earlier dogs with bones comment, Piyush Mishra asked, who are the dogs with bones in their mouths now?
4: நம்பர் பாஸ் படிப்பு நசீர் சார் நசீர் ஷா ஆப்னே جن کتوں کے منہ میں ہڈی ہے تو بول نہیں پاتے معاف کیجیے گا آپ کے پرتی پورا سمان دیتے ہوئے میں آپ سے پوچھنا چاہ رہا ہوں اس وقت
3: On that note, we're slipping into a very quick break. We're back in a moment with the latest updates for you.